0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நம்முடைய இன்றைய சிறப்பு வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று காலை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் இறை அருளும் நிறைந்த ஓர் இனிய நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, ஜூலை 10ஆம் தேதி. நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை நீங்கள் 8 மணி வரை கேட்கலாம். இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா, அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடல். பாடலுக்கு குரல் தருபவர் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற அம்மா சரஸ்வதி தந்தன். குரலில் இதோ அம்மா அம்மா ஓம் சக்தி என்னும் தொடங்கும் பாடல்.

மல்லிகையின் மன்னன் வாணி ஜெயராம் குரலில் நீங்கள் அடுத்த பாடலை கேட்கலாம். இதோ நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

தெரிவிக்க விரும்பினால் அல்லது திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு 4028070 402807040728070 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம்.

மணி சரியாக 7:30 ஆகிறது. இது உங்களுடைய விருப்பமான தமிழ் நிகழ்ச்சி தேனிசை அரங்கம். குரட்பா, அதாவது அதிகாரம் தீவினை அச்சம் 204வது குரட்பா. மறந்தும் பிறன் கேடு சுழர்க சூழின் அறஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறன் கேடு சூழர்க சூழின் அறன் சூழன் சூழ்ந்தவன் கேடு. அதாவது பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் என்னும் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு. Even though forgetfulness meditate not the ruin of another, virtue will meditate the ruin of him who thus meditates. மறந்தும் பிறர்க்கு தீமை செய்ய எண்ணாதே. எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையை தர எண்ணும். அதனால்தான் நாங்கள் மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கேடு செய்ய நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுக்கையிட்டு விடும்.

அன்பு மக்களே, நம்மை நாம் கவனித்துக் கொள்வது சுயநலம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான்

சுற்றியுள்ளவர்களையும் அன்பாக கவனிக்கலாம். ஒவ்வொரு நாளும் சத்தான உணவை உண்ணுங்கள். போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். நல்ல தூக்கமும் உடல் நலத்திற்கு மிகவும் அவசியம். அதே போல மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து பூசை செய்யலாம் அல்லது தியானம் செய்யலாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நேரம் செலவிடுங்கள். தேவையற்ற கவலைகளில் மனதில் சுமந்து கொள்ளாமல் குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் மனம் விட்டு பேசுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நம்மை நாமே நேசித்து நம்மை நன்றாக பார்த்து கொள்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் முதல் படி. இன்று முழுவதும் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி உங்களுடன் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள்.

உங்களுக்காக சுவாரஸ்யமான செய்திகள். உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. உலகில் மிக பழமையான இன்றும் உயிரோடு வாழும் செம்மொழிகளில் ஒன்றாக தமிழ் திகழ்கிறது. ஆயிரம் ஆண்டுகளை கடந்த இலக்கியங்கள், இலக்கணம், பண்பாடு, அறிவியல், சிந்தனை அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட மொழி தமிழ்தான். நம் புலவர்கள் தமிழை வெறும் ஒரு மொழியாக பார்க்கவில்லை, உயிராகவும் தாயாகவும் தெய்வமாகவும் நேசித்தார்கள். அதனால்தான் தமிழின் இனிமையை கரும்பு, பலா, பழம், தேன் ஆகியவற்றோடு ஒப்பிட்டு பாடினார்கள். கரும்பை மென்று சுவைத்தால் அதன் இனிப்பு மெதுவாக வெளிப்படும். அதேபோல தமிழை ஆழமாக கற்றுக்கொண்டால் அதன் அழகும் மற்றும் பொருளும் நாளுக்கு நாள் மேலும் இனிமையாக தெரியும். பலா பழத்தை சுவைக்க சிறிது முயற்சி தேவை, ஆனால் அதன் சுவை மறக்க முடியாதது. அதேபோல தமிழின் இலக்கியங்களையும் சங்க பாடல்களையும் படித்தால் அதன் ஆழமும் செழுமையையும் நம்மை வியக்க வைக்கும். தேன் இயற்கையாகவே இனிமையானது. அதுபோல தமிழின் சொற்கள், இசையை, கவிதைகள், உச்சரிப்பு ஆகியவை மனதை வருடும் இனிமையை கொண்டவை. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் தமிழுக்கும் அமுதென்ற பேர் என்று பெருமையுடன் பாடினார்கள். தமிழ் பேசுவது மட்டுமல்ல, அதன் பண்பையையும் இலக்கிய செல்வத்தையும் இனிமையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது நம் அனைவரின் பொறுப்பாகும். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழின் பெருமையை உலகறிய செய்வோம்.

2019 ஆண்டில் வெளிவந்த மிகச்சிறந்த பாடல்களுள் அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக இந்த பாடலை கப்மலர் ஊரைச் சேர்ந்த சந்நிதி ராமச்சந்திரன் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். மற்றும் பவலமணி தரமன், நங்கை மற்றும் பரணி யாசோமி உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

என்ற வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 10ஆம் தேதி இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இன்று ஹிவியதிசாங்கி ஊரைச் சேர்ந்த கிருஷ்ணன் குபலன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு மனைவி இசைமணி, மகன் சூரியவன் மற்றும் அரசன், காதலன் கோமதி, அனைத்து குபலன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. ஷுமிகிரியிலிருந்து விமி ஜெசி தமது பிறந்த நாளை முன்னித்து மகன் ஜெசன் மற்றும் அனைத்து குடும்பத்தார்கள் சார்பிலும் உங்களுக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். சாப்பிலிருந்து சில்வ முச்சியா தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் சாரதா, சிலைவன், அரசி, கிசவன், புஜா, அத்தை பாபா, ராவின், ராவினா, எல்வின், குமிலா, கேதன், ரைவியா, விஜயா, விதிசன், நதன், வீணா, கிவன், விசன், ஜெனிதா, யுவன், ராசன் குடும்பம், முச்சியா குடும்பம், கர்பன் குடும்பம் மற்றும் அம்மா வினுதா இயாவு சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. ரென்யோ டிவியிலிருந்து லலிதா முத்துசாமி தமது பிறந்த நாளை முனித்து பத்மினி, உசுல், சரோஜினி, நாயகி, நாய்து மற்றும் சலோனி அப்பாது, ஜெஸ்ஸி, மெலானி, செல்வி, மலா, மீரிலா, கிருஷ்ணசாமி, திருவதி, கமலம், சரவணன் மற்றும் ஆறுமுகம் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. ரிவியா ஜுகாபாவூரைச் சேர்ந்த அம்மா மனுன் பெருமாள் தமது பேரன் பேத்திமார்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். சோமசேகரன், சோழன், செந்தாமரை, சஞ்சீவன், ஜெசன், சந்தி, கெசிலா, அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அன்னிமார்களுக்கும், வசந்தா, ரூபி, அனைத்து நண்பர்களுக்கும், தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும், எங்களுடைய அன்புள்ள அம்மா தேவி, அம்மா வனிதா மற்றும் அம்மா நீலம், உங்களுக்காகவும் நாங்கள் அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். சத்தோபிலிருந்து நித்திலன் சிதம்பரம் பிள்ளை தமது பிறந்த நாளை முனித்து அப்பா தட்சிணமூர்த்தி, அம்மா அமைதி பிள்ளை, லிஸ்கல்யிலிருந்து தாத்தா விஜயன், அம்மாய் அண்ணா ரூபி, காஜாபிலிருந்து தாத்தா மாதேவன் மாமாம், நுவல் ஃபிரான்ஸிலிருந்து லேயானா மற்றும் கமலம், அன்ஸ்லே, அனைத்து சிதம்பரம் பிள்ளை ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். லண்டனிலிருந்து பல்லவி வையாபுரி தமது பிறந்த நாளை முனித்த அம்மா தீபா, அப்பா ஜேசன், சகோதரி யோனா, சகோதரன் கெவன், லுவன், அனைத்து வையாபுரி குடும்பம் ஆகியோரின் சார்பாக இதோ அடுத்த பாடல்.

நிறைவு நாளை முன்னிட்டு மகள் மார்கள் கோமகள் மற்றும் மோகன செல்வி அம்மா சுதா பவிஷ்ணு அக்கா வனிசா தான் நந்தா தாரிணி கோமதி அனைத்து தஞ்சப்பன் மற்றும் முத்துசாமி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. லண்டனிலிருந்து வினேசன் செங்கையன் தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மனைவி நீர்வாணி, மகன் நீவெலன், கவினா, அத்தைமார் செல்வம், சிறுமி குவலன் செல்வன், இயாவு நீர்மலா, ஸ்ரீயா, திலன், ஜெசன் அனைத்து செங்கையன் மற்றும் இயாவு குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. பாண்டசாபிலிருந்து இன்று வானன் மற்றும் மனோகன் கத்திரச பிள்ளை தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் மகன்மார்கள் விநாயகன் மற்றும் முருகன், அத்தேமார் மணி, மோதாயிலோங்கிலிருந்து செல்வினா கிருஷ்ணன், காபெல்லிருந்து அம்மா நீலா சுப்ராயன் அனைத்து சுப்ராயன் மற்றும் கத்திரச பிள்ளை குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். காபெல்லிருந்து அறிவன் சுப்ரோயன் தமது பிறந்த நாளை முடித்து அம்மா வனிலா, அப்பா சந்தி, தங்கை கியானா, வீரப்பா பிள்ளை மற்றும் சுப்ரோயன் குடும்பம் ஆஃப் காபே உங்களுக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். பெச்சு ஜுவல்லியிலிருந்து விஜயன் முத்துசாமி தமது பிறந்த நாளை முடித்து மனைவி விமலா, மகன் குமரன் மற்றும் அருவன், அமைதி, கலைவாணி, லோவினா, குமரவேல் அனைத்து முத்துசாமி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். ஹைலண்ட்ஸிலிருந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா மாலா கருப்பன். வாழ்த்துகின்றவர்கள் ராஜேஸ்வன், வனிசன், ஜெசன் மற்றும் பிரிசிலா, சிமி, செல்வானி, கிருஷ்ணன், திலகம், ஊர்வஷி, கிலான், குவன், தனியன், வலவன், பிலவன், கோமதி, நாயகி மற்றும் விஜய் அனைத்து கருப்பன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக அம்மா மாலா அவர்களுக்கு பிறந்த நாளை வாழ்த்து இருக்கின்றார்கள். இதே பாடலை நாங்கள் அழகன், அழகி, அமெல்யா, இலா, குணால், செல்வி, அவிஷ், ஜவுகா, கோகாயுலிருந்து அக்கா வடி கோசாமி, திலன், திஜன், சுப்பிரமணியன், சுல்யாக்கிலிருந்து அக்கா இந்திராணி மற்றும் சின்னம்மா சரோஜினி, சின்னம்மா தங்கச்சி, சின்னம்மா சுந்தரம், பத்தன் அனைத்து பத்தன் லத்தூக்கெனிக்கிலிருந்து பழனி குடும்பம். பாடலை கேட்கின்றவர் அம்மா உமா கங்காடு அவர்கள். இதே பாடலை நாங்கள் சிறப்பாக பூமாலை, கிரீஷ் மற்றும் புஷான் உங்களுக்கு தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் ஃபினிக்ஸிலிருந்து அம்மா திருவெம்பாவை, ஆறுமுகம், ஐயா கோவிலன், நம்பி, வல்லவமதி, வனிசன், தனியன், மெனுன், ராவின், குலு, விஷ்ணன், அம்பா, விலாஷா, ஹைலண்ட்ஸ் மாரியம்மன் திருக்கோவிலைச் சேர்ந்த பக்தர்களும் மற்றும் உறுப்பினர்களும் அம்மா திருவெம்பாவைக்கு இனிய பிறந்த நாளை வாழ்த்தி இருக்கின்றார்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஒன்றா ரெண்டா ஆசைகள் இந்த பாடலை கேட்கின்றவர் பிலேகவியஷிலிருந்து தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்கள், அதாவது ஐயா சந்தேஷ் மற்றும் அம்மா பத்மினி அலங்காலி அவர்களுக்காக பாடலை கேட்கின்றவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் கிஷினி, விலாஷா மற்றும் சந்தி, கெவன், யுவனன், கிளன் அனைத்து அலங்காலி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்து.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. நாளைக்கு காலையில் மீண்டும் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.